438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆணி திங்கள் 7ஆம் நாள் ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழம்தான் நிகழ்ச்சியில் குறளமுதம், தகவல் நேரம், யோகா குறித்த நேர்முகம் மற்றும் நமது

இருக்கு ஆகினே ஒலி உலவரும். குரல் அமுதம் அகனமர்ந்து இதழினன்றே முகனமர்ந்து என் சொல்லனாகப் பெறேன். பொருள்: முகமலர்ந்து இனிமையாக பேசுவது என்பது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும். மீண்டும் குரல்: அகனமர்ந்து இதழினன்றே முகனமர்ந்து என் சொல்லனாகப் பெறேன். குரல் எண் 92 அதிகாரம் இனியவை கூறல்.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. பினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி நார்த் பேசிஸ் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹீப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஸ்ட்ரைட் எயிலின் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹீப்தீப், சுராஜ்தீப், ஸ்ரேட் எலன் மற்றும் லாங்கலேன் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஜாலிபாய் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹீப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பாராட்டாங் நாளை முற்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹீப்தீப் செல்லும். சஹீப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹீப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹீப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, முத்ரா கடன் திட்டம். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் April 8 2015 துவங்கப்பட்டது. கார்ப்பரேட் மற்றும் விவசாயம் சாராத தொழில் செய்யும் சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு உதவும் பொருட்டு இத்திட்டமானது உருவாக்கப்பட்டது. அத்தகையோருக்கு வழங்கப்படும் கடன்களை முத்ரா லோன் என்று அழைக்கிறார்கள். முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் மேம்பாட்டிற்காக வங்கிகள் வாயிலாக 3 பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சிசு என்ற பெயரில் ₹50,000 வரையிலும், கிஷோர் என்ற பெயரில் ₹50,000 முதல் ₹5,00,000 வரையிலும், தருண் என்ற பெயரில் ₹5,00,000 முதல் ₹10,00,000 வரையிலும் கடனுதவி வழங்கப்படுகிறது. வணிக வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் முத்ரா கடன்களை வழங்குகின்றன. நிதி ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் சொந்த நிறுவனத்தை நிறுவ முடியாமல் தவிக்கும் ஏராளமான நபர்கள் நம் நாட்டில் இருப்பதால் அந்த இலக்கை அடைய அவர்களுக்கு உதவுவதே இத்திட்டத்தின் முதன்மையான குறிக்கோள். முத்ரா கடனை பெறுவதன் மூலமாக கடன் பெற்றவர்கள் தங்கள் சிறு தொழில்களை நிறுவ முடியும். கூடுதலாக இந்த திட்டம் தனிநபர்களுக்கு கடன்களை வழங்குவதை மிகவும் எளிதாக்குகிறது. முத்ரா கடனுதவியை பெற ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். 18 வயதிலிருந்து 65 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். கடை வைத்திருப்பவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், உற்பத்தி தொழில் செய்பவர்கள், புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் அனைவரும் இதில் கடனுதவி பெறலாம்.

0: நேயர்களே, தொடர்வது மன அழுத்தம் மற்றும் மன அமைதியில் யோகாவின் பங்கு குறித்து டாக்டர் நந்தினியுடன் நேர்முகம். வணக்கம் நேயர்களே. யோகா ஃபார் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், அதாவது மன அமைதி மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் தருவதற்காக ஆயுஷ் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் நந்தினி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அவர்கள் நமது ஒளிக்கூடத்திற்கு வந்திருக்காங்க. அவர்களை சந்திப்போமா? வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: மன அமைதி மற்றும் மன அழுத்தத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த மன அழுத்தம்னா என்ன? இந்த வார்த்தை அடிக்கடி நம்மிடையே பேசப்படுகிறது, அதை பற்றி சொல்லுங்க.
1: மன அழுத்தம்னா யூஸ்வலி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். எது விஷயம்னாலும், சின்ன சின்ன விஷயத்தும் ஃபேமிலி மேட்டரானாலும் சரி, வேலை பார்க்குற இடத்த இருந்தாலும் சரி, சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால நம்மளுக்கு பிபியோ ரேஸ் ஆயிடுது, ரொம்ப கோவம் வருது, நம்மளாலேயே அழுக வரலாம். இப்படிலாம் ஏதாவது நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சாவே அதே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஆனால் நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம், தப்புன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன், சரியா? இப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எங்கேயாவது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எனக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்டேஜில் போனதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கு, வருது, நர்வஸ்னஸ் வருது. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஸ்டேஜ் போனதுக்கு அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா செஞ்சிடறோம். அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வர ஸ்டேட் ஆஃப் மைண்டிய சிம்டம்ஸ் சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்ட்ரெஸ். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி வர படிப்போம், இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, எப்படி ஆக போதோ, நல்லா பேப்பர் வந்துச்சோம், ஸ்ட்ரெஸ் வருது, அதுவும் ஸ்ட்ரெஸ். ஆனால் ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸில், டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ஸ்ட்ரெஸ் வந்து குட் ஸ்ட்ரெஸ், நல்லான ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பேட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அதோட சுச்சுவேஷன். உங்களுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களுக்கு வந்து நர்வஸ்னஸ் அந்த ஸ்டேஜில் வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த விஷயம். பிடிச்சி பண்ணுற விஷயத்த நம்ம வந்து குட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். பிடிக்காது, எக்ஸாம்ஸ்னாவே யாருக்குமே பிடிக்காது. அந்த சுச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜை நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போகிறீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் வந்து பேட் ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்லுவீங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் என்ன, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போகிற எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் ஸ்ட்ரெஸ். இப்போ உங்கள் லைஃப்பில் பெரிய யாருக்கும், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க அதுதான் ஸ்ட்ரெஸ். அதே வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லி காட்டுறீங்க அவங்களுக்கு, இல்லை பரவாயில்ல சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஏன் ஆம்புலன்ஸை கூப்பிட்றலாம், இல்லை நம்மளை வந்து சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம், அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க தெரியுமா, அதுதான் நீங்கள் குட் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுக்க போகிறீங்களா இல்லை பேட் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுக்க போகிறீங்களான்னு ஒரு பெரிய நல்ல எக்ஸாம்பிள். இந்த சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாகவே கேல்குலேட் பண்ணிக்கலாம் கி எந்த சுச்சுவேஷனை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு. எப்படி சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவோம் கி பூட்டிருந்தால் அதோட சாவியும் கண்டிப்பாக கூடே இருக்கும்னு. எப்படி ஒரு லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் இல்லை ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, சொல்யூஷனும் கண்டிப்பாக அதோடையே இருக்கும். ஆனால் நம்ம வந்து எப்பயுமே ப்ராப்ளமை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்ம சொல்யூஷனை பற்றி மறந்துடுறோம். இப்போ எப்பயுமே பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி அது ஏற்றுக்கிறதுக்கு இப்படி பிரச்சனை எங்கள்கிட்ட இருக்குது, ஏற்றுக்கிட்டோம் போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் ரொம்ப வேறு அதே சுச்சுவேஷனை பற்றி பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கனால தான் சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகுது. ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. அந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரல என்ன வரும், உங்களுக்கு பாடியில் உள்ள ஹார்மோன்ஸ் வந்து உங்களே மொதல் கண்ட்ரோல் பண்ணாத ஸ்டேட்டில் வந்து ப்ளே பண்ணும். அப்போ என்ன ஆயிரும், சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் பாடியில் வந்துடும். அதனால பிபி ரொம்ப அதிகமாகலாம், சுகர் ரொம்ப அதிகமாகலாம், உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் தூக்கம் போயிடலாம், இல்லை வந்து அடிக்கடி பசிக்கலாம், ரொம்ப பேருக்கு ரொம்ப பசிக்கும், சில பேருக்கு சுத்தமாகவே பசி போயிடும். அப்படி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் ஆக ஆக அது கூடும் போது ஒரு பெரிய நோயாய் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுதான் ஸ்ட்ரெஸ்.
0: இந்த ஸ்ட்ரெஸ் எந்த வயசில் வர வாய்ப்பு இருக்கு?
1: இந்த ஸ்ட்ரெஸ் வந்து யூகேஜி போகிற பிள்ளையிலேருந்து ஓல்ட் ஏஜ் வரையும் எல்லா ஸ்டேஜ்லேயும் வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இப்போது சின்ன குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது, இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க, என்ன படிக்குது, எப்படி போகிறாங்க, அப்புறம் இந்த ஹோம்ஒர்க் பண்ணணும், இந்த ஹோம்ஒர்க் நீ இப்போ தான்

0: பண்ணணும், இதை முடிச்சே ஆகணும். அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பிகாஸ் எல்லாத்தையும் இப்படியே பண்ணணும், இந்த பர்டிகுலர் டைம்லேயே பண்ணணும், அவங்களுக்கு ஃபேவராக இல்லை. சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்பயுமே படிப்போம், சின்ன குழந்தைய வந்து எப்பயுமே மொத்தம் விளையாடுங்கன்னு தான் சொல்லுவோம், படிக்க சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு கண்டிஷன் வந்துடும்போது நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, அப்போ இந்த டைமில் ஹோம்ஒர்க் பண்ணணும், இந்த இதில் இந்த டயத்தில் தூங்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்டோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பல்ஷனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க, சுச்சுவேஷன் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டேட்டில் அந்த குழந்தைகள் கூட ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடலாம், அது வந்து எக்ஸீட் பண்ணும்போது ஒரு அடல்ட் கூட வந்துடலாம். அதே மாதிரி 30 வயசில் வேலைக்கு போகிறாங்க அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கூட வரலாம், அதே மாதிரி ஓல்ட் ஏஜில் ரிட்டையர்மெண்ட் அடுத்து கூட முடிஞ்சிடலாம். அப்படி எவ்ரி லெவலில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த வயசில் தான் சொல்லுவாங்க காலேஜ் டேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வயசில் காலேஜ் டேஸ் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அசைன்மெண்ட் டைட்லி சப்மிட் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் வந்துடலாம், உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்ட்ரெஸ் வந்துடலாம். அப்படி ஸ்ட்ரெஸ் வந்து யூகேஜி படிக்கிற பிள்ளையிலேருந்து ஓல்ட் ஏஜ் வரையும் என்ன கண்டிஷனில் வரும் உங்கள் ஸ்ட்ரெஸ் வரலாம்.
1: இந்த மன அழுத்தத்தை குறைப்பதில் யோகாவின் பங்கு என்ன?
0: இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யோகா என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னா, யூஸ்வலி நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்போ அது வந்து இந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கிளாஸில் உட்காந்துருப்போம், ஏதோ லெக்சரை கேட்டுட்ருப்போம், அதனால் வீட்டில் நினைப்போம், வீட்டில் போய் இன்றைக்கி அம்மா என்ன சமையல் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து லெக்சரை மறந்துடுவோம், அம்மா பற்றி நினைப்போம், வீட்டை இல்லை ஒரு சாவியை வச்சு பூட்டுருவோம், பாதி தூரம் போனதுக்கு அடுத்து யோசிப்போக்கி நம்ம வந்து அந்த சீட்டை பூட்டணுமா பூட்டலையா. லேடிஸ் வந்து சமைப்பாங்க, அடிக்கடி உப்பு போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க நிஜமாகவே உப்பு போட்டோமா இல்லையான்னு. ஏன்னா நம்ம எந்த வேலையுமே அவேர்னஸ் மத்தலப் அங்கே இருந்து பண்ணுறதில்ல, அந்த வேலையை பார்க்கும் போது வேறு வேலையை பற்றி தான் நினைப்போம். அதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம மைண்ட் அடிக்கடி ரொம்ப தாட் ப்ராசஸ் இப்படி ஆயிருமோ அப்படி ஆகலாம் இந்த சான்சஸ் இருக்குது. அதனால பிராணாயம் இனிஷியேஷன் எப்போ தெரியுமா வரும், பிராணாயம்னால நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் தாட் ப்ராசஸ் மைண்டினை கண்ட்ரோல் பண்ணணும்னா தாட் ப்ராசஸ் அடிக்கடி ஓடுற தாட் ப்ராசஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ வந்து தாட் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆகும் போது நீங்கள் கிளியராக யோசிக்க முடியும், உங்களுக்கு இந்த பிரச்சனை இப்போ நீங்கள் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு இது இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க நீங்கள் இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் எடுக்க முடியலாம். நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கிரியேட் பண்ணும் உங்கள் பாடியில், ரொம்ப ஆசைப்படுறது இல்லைன்னா வந்து ஜெல்லஸ் ஃபீல் பண்ணுறது, ரொம்ப துக்கமாயிருது, யாரும் திட்டினா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாரும் ஃபோன் அட்டன் பண்ணல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வர்றீங்க அதையும் வந்து மெடிடேஷன் பிராணாயம் ஆசையில் வந்து நீ வந்து கற்றுக்கலாம். ஸோ யோகாவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு பர்சனாலிட்டி சேஞ்சஸ் வந்து நீ கொண்டு வந்து காட்டலாம்.
1: இந்த யோகா என்பது உங்கள் பார்வையில் என்ன?
0: யோகா வந்தது ஒரு லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான், வெரி சிம்பிள். நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அட்லீஸ்ட் எந்திரிக்கலாம், பிரம்ம முகூர்த்த எந்திரிக்கலைனா கூட அட்லீஸ்ட் நம்ம டைம் பர்டிகுலர் டைமில் எந்திரிச்சு உங்களுக்காக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொண்டு வரலாம். நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டிலையுமே ஒரு யோகா கண்டிப்பாக இருக்கும். யோகானா எக்ஸசைஸ் மட்டும் கான்செப்டாக கொண்டு வந்துடாதீங்க, செல்ஃப் டிசிப்ளின், மத்தலப் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை செல்ஃப் டிசிப்ளாக பண்ணுங்கள். வேறவங்கள பார்த்து நீங்கள் வந்து பொறாமப்படாதீங்க, வேறவங்கள பார்த்து நீங்கள் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே நான் இப்படி இருக்கேன்னு அப்படி வந்து வருத்தப்படாதீங்க. நீங்கள் எப்போ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்து சந்தோஷமாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து யோகா பேசிக்காகவே சொல்லிக் கொடுக்குறது. நம்ம வந்து யோகா வந்து ஒரு அட்வான்ஸ் ஆசனாவோ இல்லை வந்து மெடிடேஷன் சென்டராகவோ மட்டும்தான் பார்க்குறோம் தவிர செல்ஃப் டிசிப்ளினாக பார்க்கறது இல்லை. அப்போ பேசிக் இனிஷியல் ஸ்டெப்பு வந்து யோகா சொல்லிக் கொடுக்குது என்ன, அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க, நீ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, அதே மாதிரி ஹெல்தியாக இருங்க, எப்பயுமே உங்கள் ரூட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் லைஃப்பில் என்ன வேணும்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும், அதை கிடைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்.
1: மன அழுத்தத்தை குறைக்க எந்தெந்த மாதிரியான யோகா செய்யணும்?
0: சிம்பிளான ப்ராக்டிஸ் சொல்ல போனால் பிராணாயம் பண்ணலாம். இப்போ வந்து பிராணாயம்னா எல்லாருக்கும் தெரியாமல் வேணால் இருக்கலாம், இல்லை இப்போ ரொம்ப பேர் வந்து சரியாக கற்றுக்குறோமா இல்லையான்னு இருக்கலாம். இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்துருச்சு உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அப்போ நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணி பார்ப்போம், இல்லை மூச்சு இழுத்து மூச்சை விடுவோம், யூஸ்வலி அப்படி ஆயிடுச்சா அப்படியே மூச்சு இழுத்து விடுவோம், அதே வந்து ஒரு ரியாக்ஷன், மத்தலப் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் பயபிரமான சுச்சுவேஷன் வந்துருச்சு, நீங்கள் வந்து ரியாக்ட் இம்மிடியேட்டாக பண்ணாமல் நீங்கள் வந்து பேசிக் பிராணாயம் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ரியாக்ஷனாக இருக்கும். இல்லை வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படி நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் கூட, நீங்கள் வந்து பிராணாயம் மெடிடேஷன் டெக்னிக் அப்படி பண்ணி உங்களுக்கு

வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்டரில் இருக்கீங்க, இப்போ எப்படி நான் மெடிடேஷன் பிராணாயமாக கற்றுக்கலான்னு சொன்னால், டீப் ப்ரீதிங் சொல்லணும். டீப் ப்ரீதிங் எப்படி, உங்கள் மூச்சை இழுத்து அதே மாதிரி ரேஷியோவில் விடணும். இப்போ நான் வந்து மூச்சு வாங்கும் போது 1 செகண்ட் எடுத்திருக்கேன், அப்போ மூச்சு விடும் போது 2 செகண்டில் அந்த மூச்சு விடணும். பட்டுன்னு விட்டுறாமல் ஸ்லோவாக மெதுவாக இழுத்து இழுத்து விடணும். அப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். இப்போ நான் மூச்சு வாங்குறேன், உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் தெரியும். அப்போ நான் மூச்சு வாங்கும் போது 1 செகண்டில் அந்த மூச்சு வாங்கியிருக்கேன், இல்லை 2 செகண்டில் அந்த மூச்சை நான் வாங்கியிருக்கேன்னா, விடும் போது அட்லீஸ்ட் 4 செகண்டில் விடணும். இந்த ரேஷியோ வந்து 1:2. இப்படி சிம்பிள் ப்ராக்டிஸ், உங்களுக்கு எதுவுமே தெரியல, உங்கள்கிட்ட டைமே இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட இப்படி ப்ராக்டிசஸை நீங்கள் எப்படி வந்து பண்ணி பார்க்கலாம் வீட்டிலே இருக்கும் போது. அதே மாதிரி கும்பக்குன்னு சொல்லுவாங்க, மத்லப் நீங்கள் மூச்சு வாங்குறீங்க, அதுக்கடுத்து அந்த மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க, நிறுத்தி வைக்கிறீங்க, அதுக்கடுத்து அந்த மூச்சை விட்டுறீங்க. திருப்பி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.

0: அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப நல்லா அதிகமாக பிடியும். உங்களோட லங் கப்பாசிட்டி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பேருக்கு இப்போ உள்ள டஸ்ட் அலர்ஜி, அலர்ஜிக் ப்ராப்ளம், அஸ்தமா, மூச்சு வாங்க முடியல, டிபி, இப்படி பிரச்சனை வரலாம். ஸோ அதுக்காக ஓவர் கம் பண்ணுறது கூட உங்கள் லங் கப்பாசிட்டி வளரும். அதே மாதிரி இதனால் உங்களுக்கு தியான சக்தி நல்லா வரும், கான்சன்ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறதுல நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. அதனால் பண்ணலாம் இப்படி ப்ராக்டிஸ்.
1: தினமும் எவ்வளோ நேரம் யோகா செய்யணும்?
0: என் சஜஷன் இதாக இருக்கும் கி அட்லீஸ்ட் 1 ஹவர், மத்தலப் 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். அதில் தான் உங்களுக்கு வந்து நல்லது நீங்கள் பார்க்கலாம். அப்படி 1 மணி நேரம் உங்களால் ஒதுக்க டைம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது கண்டிப்பாக உங்களுக்காக ஒதுக்குங்க. அதில் 15 நிமிஷம் ஆசன், எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுக்காகவே நீங்கள் வந்து பிராணாயம் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஏதாவது கமிட்மெண்ட்டோ இல்லை இந்த வேலை இருக்குது அந்த வேலை பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த 1/2 ஹவரில் நீங்கள் ஃபோன் பேசக்கூடாது, அந்த 1/2 ஹவரில் நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அந்த 1/2 ஹவர் வந்து உங்களுக்காகவே நீங்கள் டெடிக்கேட் பண்ணுறதுக்காக, பிகாஸ் நீங்கள் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போல்லாம் லைஃப்பில் எல்லாருமே எல்லாரோட வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது கண்டிஷனுக்காக ஓடுறோம், பிள்ளைங்களுக்காக ஓடுறோம், யாரையும் நம்பி ஓடுறோம். அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்காகவே நீங்கள் வந்து உங்களை மறந்துடுறீங்க. அப்போ உங்களுக்காக நீங்கள் டெடிக்கேட்டடான ஒரு டைம், அதில் வந்து ஃபோன் கால்ஸ் இல்லை, பிள்ளைங்க இல்லை, சமையல் இல்லை, இல்லை எந்த டைப் ஆஃப் வேலையும் இல்லை, உங்களுக்காகவே நீங்கள் ஒதுக்குற அந்த 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் இன்னொன்று சஜஷன் கொடுப்பேன், காலையில் யோகா பண்ணுறது பெஸ்ட் ஹவர்ஸ், அட்லீஸ்ட் 5 to 6, 6 to 7, இல்லைன்னா சாயந்தரம் நீங்கள் அதே டயத்தில் பண்ணலாம். ஆனால் என்னோடய கமிட்மெண்ட் அகெயின் உங்கள்ட்ட இதான் சஜஷன் இதாக இருக்கு, ஓகே நீங்கள் காலையிலேயே உங்கள் வேலையை முடிச்சிருங்க. பிகாஸ் சாயந்தரம் வரும்போது அட்லீஸ்ட் ஏதாவது வேலை வரலாம், இல்லை ஃப்ரெண்டு கூப்பிட்றலாம், இல்லை காலையில் முடியாத வேலையை இங்கே சாயந்தரம் பண்ண போடலாம், இல்லைனா விருந்தாடி வர சான்சஸ் இருக்குது. அப்போ கண்டினியூஷன் இருக்காது உங்கள் ப்ராக்டிஸோடது. அப்போ நீங்கள் காலையிலேயே உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் சாயந்தரம் இருக்கிற டைமிங்கில் நீங்கள் வந்து வேற வேலையை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால பெஸ்ட்டு வந்து டெய்லி பண்ணுங்கள், கண்டினியூஸாக பண்ணுங்கள், ஆனால் டெடிக்கேட்டடாக டைம் ஒதுக்கி பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டோ செல்ஃப் ஹாப்பினஸ்ஸோ வந்து எதிர்பார்க்கலாம்.
1: கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இப்போ ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது யோகா உண்டா?
0: கண்டிப்பாக உண்டு, பிகாஸ் ப்ரெக்னன்சி வந்து ஒரு ஸ்டேஜ். இப்போ ஒரு சில ப்ரெக்னென்ட் வந்து எப்படி டெலிவரி ஆக போகுது அப்படின்னு நினச்சி டிப்ரெஷனாக இருக்காங்க, டெலிவரி ஆனதுக்கடுத்து ரொம்ப பொண்ணுன்னு டிப்ரெஷனாக இருக்காங்க, கி எனக்காக டைம் ஒதுக்க முடியல, குழந்தை அப்படின்னே இருக்குது, இல்லை தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் ஒதுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எவ்ரி ப்ரெக்னென்ட் ஒன் வந்து ஏற்றுக்கு நோக்கி உங்களோட கண்டிஷன் வந்து ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் இல்லை, பேத்தாலஜி வந்து ஒரு நோய் இல்லை, ப்ரெக்னென்சி வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பீரியடில் வந்து எவ்ரி உமன் எவ்ரி இயரில் எவ்ரி டேயில் ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ இதில் பயப்பட செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெரி ஹாப்பி ஸ்டேட். அதில் வந்து நீங்கள் நார்மல் டெலிவரிக்காக எவ்ரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து 3rd ட்ரைமஸ்டர் வரையும் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நல்ல ப்ராக்டிசஸ் இருக்குது, ஆசன் இருக்குது, பிராணாயம் இருக்குது, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து யூஷுவல் உமன்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்போம், பிகாஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக நார்மல் டெலிவரி ஃபோக்கஸ் பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணணுங்காக. ஸோ ப்ரெக்னென்சி அண்ட் உமன்கே ஒரு சாப்டர் எழுதலாம், அவ்வளோ நல்ல ஒரு நல்ல சோர்ஸஸ் இருக்குன்னு வந்து கற்றுக்கிட்டு ப்ரெக்னென்ட் உமன் வந்து அதை ஓவர் கம்

0: பண்ணுறதுக்காக.
1: இப்போ நிறைய பேர் வயசான உடனே 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிற முதியவர்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை குறைப்பது எப்படி?
2: யூஸ்வலி என்னென்னா 60 வயசு வரையும் நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம், ஆஃபீஸ் போவோம் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம். ஆனால் 60 வயசுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அந்த ஓல்டு ஏஜில் ரொம்ப கஷ்டமான ஃபேஸ், அது எல்லாருனாலையும் ஃபேஸ் பண்ணுற ஃபேஸ் தான். ஏன்னா குழந்தைகள் கொஞ்சம் தூரமாகிடலாம், இல்லை வந்து நம்மளுக்கு காசுனால வேலை டிப்பெண்டாகவே இருக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கலாம். அந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நீ உங்களுக்கு என்ன இந்த ஹாபின்னு ஒன்று விஷயம் இருக்கும்ல, நீங்கள் சின்ன வயசில் எனக்கு பிளான்டேஷன் பிடிக்கும், எனக்கு வந்து விளையாடுறது பிடிக்கும், இல்லை எனக்கு வந்து புக்கு எழுதுறது பிடிக்கும், இல்லை புக்கு படிக்கிறது பிடிக்கும், அந்த ஹாபியை வந்து நீ கல்டிவேட் பண்ணும். எப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து எங்கேஜ் பண்ணி வைக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம் முக்கியம். அப்போ நீங்கள் 1 ஹவர் காலையில் யோகா பண்ணலாம், சாயந்தரம் 1 ஹவர் வந்து நீங்கள் வந்து வாக்கிங் போடலாம், கார்டனிங் பண்ணலாம், உங்களுக்காக சஃபிஷியன்ட் டைமிங் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி சூக்ஷ்ம வியாயம்னு ஒரு ப்ராக்டிசஸ் இருக்குது யோகாவில். சூக்ஷ்ம வியாயம்னா என்ன, யூஸ்வலி இந்த வயசு வர வரையும் உங்களுக்கு வந்து எல்லா ஜாயிண்ட் பெயின் வர சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த ஜாயிண்ட் பெயின் மொபிலைசேஷன் டெக்னிக் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னாவும் கஷ்டம் இல்லை, ஜாயிண்ட்டில் வந்து வலி அது கண்டிப்பாக வராது. ரெகுலர் 30 வயசுக்கு அடுத்தே வந்து உங்கள் ஜாயிண்ட் மொபிலைசேஷன் ரொம்ப தேவை. எவ்வளோ நீங்கள் ஜாயிண்ட் மொபிலைசேஷன் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்களோ கால்சியம் வந்து ஒரு இடத்துல டெபாசிட்டும் ஆகாது, உங்களுக்கு வந்து வேஸ்டேஜாகவும் உங்கள் பாடியிலேருந்து ஆகாது. அதனால ஜாயிண்ட் மொபிலைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு யோகா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு எம்டினஸ் ஏதாவது பயம் ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஸ்டேட்லேயும் இந்த ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிராணாயம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
1: எல்லோரும் மூச்சு பயிற்சி செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மூச்சு பயிற்சியின் முக்கியத்துவம் என்ன?
2: மூச்சு பயிற்சி கற்றுக்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி இருக்கலாம், அதுதான் மூச்சு பயிற்சியோட பேசிக் ஸ்டெப். நம்ம பிராணாயம் சொல்லி கொடுக்கோம், ஒன்லி லங் கெப்பாசிட்டி வளர்த்துக்கிறங்க, நீ நல்லா மூச்சு வாங்கலாம், உங்களுக்கு எங்கேயாவது ஓடி போய் நிற்கும் போது நடந்து போய் நிற்கும் போது மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்காது. இதோட பெனிஃபிட் ஒன்லி அந்த லெவலில் இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது சீஜோ நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கலாம், கான்சன்ட்ரேஷன் லெவலை ஏற்றலாம், டைவர்ஷன் இல்லாமல் கான்செப்டோடு வந்து இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயத்தோட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டேட்டில் இருக்கிறனால தான் பிராணாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது.
1: இப்போ நீண்ட காலமாக ஆஸ்துமா மாதிரியான நோய்களில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த யோகா செய்கிறதுனால நோய்களை கட்டுப்படுத்த முடியுமா?
2: கண்டிப்பாக முடியும். அதனால தான் சொல்கிறேன், அஸ்தமா சிஓபிடி மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்குது, என்னால் கொஞ்சம் நேரம் நடந்து போனால் கூட மூச்சு வாங்க முடியல, அப்படி ஸ்டேட்டில் பிராணாயம் ப்ராக்டிஸ் ஸ்பெஷலி டிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக வந்து சரியான கற்றுக்கிட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு லாங் டைம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: யோகா நமது வாழ்க்கை முறையை எப்படி மாற்றுது?
2: நீங்கள் லைஃப் லாங்காக அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரணும். ஓகே, கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் ப்ராக்டிஸை கொண்டு வரணும். நம்ம சின்ன வயசுலேயே நம்ம அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் நெயில்ஸை கட் பண்ணுங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, வேறு பிள்ளைங்க சாமானாக திருடாதீங்கன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து பேசிக் சீஜ் நம்ம வந்து கற்று விஷயம் நம்ம வந்து எல்லா ஃபேமிலியிலேருந்து கற்றுக்கிறது சரியா, இதுதான் ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த பேசிக் டிசிப்ளினை நீங்கள் லைஃப் லாங் கல்டிவேட் பண்ணாவே நீங்கள் உங்களுக்கு வந்து யோகாவை கல்டிவேட் பண்ண மாதிரி தான்.
1: நாம டெய்லி எடுத்துக்கிற உணவு முறையும் யோகாவும் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்பு இருக்கு?
2: இப்போ வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனை அகர் சொன்னீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஃபுட் இன் ஜென்ரல் டயட்டை பற்றி பேசுனீங்கன்னா ஃபுட்டுக்கும் அந்த யோகாசன் கேப் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம வந்து ஜீர்ணிக்க சக்தி நம்மள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஜீர்ணிக்க சக்தி இல்லாமல் நம்ம வந்து ஓவர் ஈட்டிங் பண்ணும் போது இப்போ உள்ள கண்டிஷனில் நம்ம ரொம்ப ஓவர் ஈட்டிங் எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவை இருக்கோ அதுக்கு அதோட அதிகமாக சாப்பிட்றோம். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போகும்போது கம்மியாயிருது. அது வந்து இது வந்து ஒரு திராசை மாதிரி, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், அது ரெண்டும் ஒன்றும் ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து கம்மியாயிரும். அப்போ ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் எது பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஜீர்ண சக்திக்கு கம்மியாயிருது, அதனால உங்களுக்கு நோய்கள் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. டயட்டும் யோகாவும் நம்ம லைஃப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது.
1: எக்ஸசைஸ்க்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம்?
2: எக்ஸசைஸ்க்கும் யோகாக்கும் ரெண்டு முக்கியமான வித்தியாசம். ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்னென்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்பவுமே சொல்ல மாட்டோம் கே அவேர்னஸோட பண்ணுங்கள் இல்லை தியானம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள், நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்கள் ஆனால் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆசன் பண்ணும்போது அப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஆசன் பண்ணும்போது சொல்லுவோம் கே ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது அதை பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ அவேர்னஸ் ஒரு ஃபேக்டர். இன்னொன்று வந்து யோகா பண்ணும்போது நம்ம மூச்சு பயிற்சியை பற்றி கண்டிப்பாக அதில் வந்து ஆட் பண்ணுவோம், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மூச்சு பற்றியை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை, தேவையும் இல்லை அந்த ஸ்ட்ரக்டரில் ஜிம்லேயோ எங்கேயுமே. அதுதான் ரொம்ப மெயினான டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆக்கிற

0: அது வந்து யோகா ஃபிட், அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஜிட் ஆக்கிடுது உங்கள் பாடி. இந்த 3 டிஃப்ரென்சஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்.
1: அஸ் ஏ மெடிக்கல் ஆஃபீஸர், நீங்கள் நம்ம நேயர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன கருத்து சொல்ல போகிறீங்க?
0: இந்த நேயர்களுக்கு நான் சொல்கிறப்போ ஒரே ஒரு கருத்து என்னென்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாழ்க்கையில் அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுங்கள். ரிக்ரெஷன் இருக்கும் போது உங்களுக்கு நோய் வந்து மனநோய் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிக்ரெஷன்னா என்ன? நான் பண்ண ஆசை ஆனால் என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கிற ரிக்ரெஷன்ஸ் வந்து இன்னும் மன ஸ்ட்ரெஸ்க்கு வந்து கண்டிப்பாக காட்டும். அதே மாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. சொல்யூஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அடிக்கடி வராது. ஸ்ட்ரெஸ் வந்தால் ஒரு சுச்சுவேஷன் இப்படி வந்தால் கூட நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுங்கள். யோகாவை ரெகுலராக உங்கள் லைஃப்பில் ஒரு டூலாக வச்சுக்கிறங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, யோகாவை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹெல்த்தியாக கொண்டு போகலாம்.
1: சரியா சொன்னீங்க மேடம், மக்களுக்கு யோகா பத்தின அறிவுரை சொன்னீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி மேடம்.
2: நேயர்கள், இதுவரை மன அழுத்தம் மற்றும் மன அமைதியின் யோகாவின் பங்கு குறித்து ஆயுஷ் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் நந்தினியுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் அறிவிப்பாளர் இந்திரா.

இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் வெல்லலாம் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.